0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்காம
2: மழையிலும் வெயிலும் கூட

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya. Evergreen பாட்டுகள் brought to you by பாஷாபாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல்

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சாண்டியூன்ஸ் வித் அக்ஷய் அண்ட் வித்யா.

0: ரேடியோ எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ், அகத்தீர் பில்டிங், அல்வன்கோல், பர்துபாய்.
1: Traffic update. Traffic update.
2: Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
3: இப்போ நம்ம டிராஃபிக் அப்டேட் நோக்கும்போ, ஆன் டி 86 ஃபர்ஸ்ட் அல்கைல் ஸ்ட்ரீட் இன் அல் பர்ஷாவா நாம் பாகத்து ஹெவி டிராஃபிக் ஆன ரிப்போர்ட் எழுதியிருக்கிறது. டி 86 ஃபர்ஸ்ட் அல்கைல் ஸ்ட்ரீட் இன் பர்ஷாவான் அல் பர்ஷாவான் ஹெவி டிராஃபிக். அதுபோல தான் டி 83 அல் ரிபாத் ஸ்ட்ரீட் இன் ஃபெஸ்டிவல் சிட்டி ஆ பாகத்தும் ஹெவி டிராஃபிக் காணாம். அதுபோல தான் டி 65 அல் மரேபியா ஸ்ட்ரீட் இன் அல்கோஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 ஆ பாகத்து பம்பு டு பம்பு டிராஃபிக் ஆன ரிப்போர்ட் செய்திருக்கிறது.
1: Traffic update.
2: Brought to you by ABC Cargo and Courier. നിങ്ങളുടെ സാധനങ്ങൾ സുരക്ഷിതമായ ലോകത്തെവിടേക്കും എത്തിക്കൂ കൂടുതൽ എളുപ്പത്തിൽ. ABC Cargo and Courier, number 1 in GCC. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
4: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് മലയാളിട വിത്ത് ശിവ.
5: UDF സർക്കാരിൽ ബന്ധു നിയമനമെന്ന ആക്ഷേപം. വൈദ്യുതി മന്ത്രി സണ്ണി ജോസഫിന്റെ അടുത്ത ബന്ധു പേഴ്സണൽ സ്റ്റാഫിൽ. രാഷ്ട്രീയ പാരമ്പര്യം കണക്കിലെടുത്താണ് നിയമനമെന്ന വിശദീകരണം. ബന്ധു നിയമനത്തിലെ UDFന്റെ യൂടേൺ.
6: Let's talk with Mini Padma. Vilikkam toll free number 800-9220. Monday to Friday 4 to 5 PM. Only on Home 92.2 FM.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிப்.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட